ஹமகஷவரும் ஈமாம் சாலிஹ் அமல் தக்குரி மீஹும் எதந்தாங்க தசும் ஃபெங்கோர் தங் ஹிங்க ஹிங்கா ஹுன்ன ஸ்வர்கதக அல்லாஹ் எவரும் வத்வானதே எவரும் எதாங்க ரணுக உளா தகுன்னாய் முதீதகும் கஹனா அழுவா ஹுட்டே அதி எதாங்க எவருங்க ஃபேராம் வாஹுஷி ஃபசுன்னே.

ஹமகஷவரும் ஈமாம் வசாலிஹ அமல் தக்குரி மீஹும் எதந்தாங்க தசும் ஃபெங்கோர் தங் ஹிங்க ஹிங்கா ஹுன்ன சுவர்கத்துக்க அவ்வாஹு எவரும் வத்வானது எவரும் எதாங்க ரணுக உளா தக்குன்னாய் முதீதக்கும் கஹனா அழுவாஹுட்டு அதி எதாங்க எவருங்க ஃபேராம் வாஹுஷி ஃபசுன்னு.

0: தரிஃபுள் உஃபம்மும்.
1: தரிஃபுளுகே ஃபாவெரி துவஸ்த
0: ஹோரிஹா கமெக்கவெஸ் எம்மே காதுங் எஹி தெரிவா பயகி மேம்ப ஃபேன்னா பெலினி வெரிங்
1: எம்மி ஹுன்னங் எஹி தெரிக்கமா லோய்ப்பா அழாலுந்தே மாதோ
2: ದುನಿಯೆಗೆ ಹತರು ಬಿತು
3: ರಾಜೇಗೆ ಉತುರ ದೇಖುನು
2: ಖಬರ ಮೌಲೂಮಾತು
3: ಹುಟ್ಟು ಮೆನ್ನಿತಿ ಸವ್ವೀಸ್ ಗಡೀರು
2: ದಿವಹಿ ರಾಜ್ಯಗೆ ಅಡು
3: ಎಂಗಾ ಸತರ್ಸ್ತೇಕ ಸಾಲಿಸ್ನುವೆ ಕಿಲೋ ಹರ್ಟ್ಸ್ ಮೀಡಿಯಂ ವೇವ್ 98 ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ FM ಬ್ಯಾಂಡ್.

தேட செவி கீர்த்தி குருவான் கேவும் இஷானமா தொகுத்துக்கு பங்கியா பங்கிதுவா அது கீர்த்தி குருவான் கெடுத்து மிகடி கழகுமே கூறிய தானி ஹிதாயத்துக்கு முக் ப்ரோக்ராம் ஆயிக்கும்.